தன்னதல்ல தானல்ல தன்னதல்ல ஆசை தரவல்ல முந்தே பகுதல்ல தசனாகோ விசேஷனாகோ தசனாகோ